0: ஹரி, ஹொந்து இதிரிபாத் கிரேமா கேக்காப் இலங்கே ஆலு அலங்கட்டேயாமு மென்ன இன்னவா
1: ஆயுபோ வான்யாலுவே
0: ஆ ஃபோன் எக்க கட் கரகத்தனே இலங்கட்ட அப்பி பலமு
1: ஆயுபோ வான்யாலுவனே
0: உன்னாய்கேன்
1: ஆயுபோ வான்யாலுவனே
0: ஐபோன்
1: மொண்டி
0: சோழத முகத்து மொண்டி சோழிய
1: நம்ம
0: கோஹித கோஹித ලස්සනට කියන්න බලන්න වස්තුව.

ஹலோ ஹலோ, குட் மார்னிங் நிவேனே, குட் ஆஃப்டர்நூன் வேலாவது உலகாய் வினாடி விசி துணாய் தேதுனுமாவதை பொறுத்தது குட் மார்னிங் கே அன்னகையா வெட வெறதுனா. அரி கோமஹரி அப்படி அவில்லை இன்னை சத்தியாந்தையிட்டு அது அவில்லா மே ஜுனி மாசி அப்படின்னு அவசான சத்தியாந்தைய ஹரியடமக்கு ஓதையும் ஜுனி விசி அட்ட வேணிதா இரித தவச மிக தீர்க்க சத்தியாந்தே அக்னி இரின் கொட தினைக் மங்கிதான்னே ட்ரிப் கிஹில்லேதி ஏமன தங்கிதிங் கெதரட்ட விலா இன்ன பிரிசு கொடாக் அடுவேதி ஹேபை ஒய் மொன்னதே கரகர ஹிட்டியாத் மந்தாள்னவா ஒயா வாகனே அணக மங்குனாத் ஹேமன தங் கெதரட்ட விலா இன்னக மங்குனாத் வெடடிக்க கரணக மங்குனாத் ஹலோ ஹலோ சத்தியாந்தே ஹகன இன்னவா கியல கட்டியாத்த வகையம தமாய் கமையின் கட்டியாத்தக்க கத்துக்கலாம் பொட்டா பொடி சிரமதானியாக தால் அது ஹவஸ்வரோ நிகம் அர வதுர பிரின்ன தீன தங்கே மொக்கம் சுத்த பவித்திர கல்ல தான் எதோ கூட பொட்டா கிதிங் தவ ஜீவித காலைய தீர்க்க கரகன்ன தொயாட புலுவம் ஹரி ஏகன அவன் தக்கர கமான் தமாய் அது அப்படி ஹெலோ ஹெலோ சத்தியாந்தே வெடடிக்க பட்டாங்கன்ன ஹதான் ஹெலோ ஹெலோ சத்தியாந்தே பட்டம் கண்ண கொட்டம கொத்து அக்கான ஒயாவை கரகன யார்ன ஹெது கொத்துகையில இது மீத வசூல கியன்னே குடக் வெடிபுர கதாபாகரண மாத்திருக்கா வக்னினி ஹரி கோமஹரி மே பேத்தர கோல் கரண்ட பிந்து ஐ எக்காய் எக்காய் தெக்காய் பனஸ் பஹாய் திஸ்துனாய் ஹெட்டதுனட வாட்ஸ்அப் மெசேஜ் எக்காக தான புலுவங்க பிட பிந்து ஐ ஹத்சி எக்கொல்லாய் அனூபஹாய் அனூபஹாய் அனூபஹாட் மங்கத ஃபேஸ்புக் ஃபேன் பேஜ் எக்கே போஸ்ட் எக்காக தான தீனிதிங் சிகுராத வகேம் அதத் தன்சல் கென விஸ்தர கியன்ன கியல ஹெட்ட பொசன் போயனே ஒயாகி பேத்தே தீன தன்சல் கென விஸ்தரே அபிட கமெண்ட் எக்காக தான வாட்ஸ்அப் மெசேஜ் எக்காக தான கொட கியன்ன கோல் எக்காக கன்ன கொட கியன்ன மமலாஸ்தி ரட்டட்டும ஹென் ஏ தேவல் கியன்ன மாகே மே வியாயாமே ஹுதெக் போலிமே இன்னே நேது தன்சல் வெந்தீம சந்தாய் ஏனா ஹவச தூன வேணகன் எக்க திகட சிந்துவாமு மம ஜனி Who you gonna call?